பஹே ஏவரென்ன வாது குரவ்வா துவஹா ஏவரென் பத்தல் விஜ்ஜோ மத்தாந்தி பாத்வல் வாஹகத தக்கா குளிவரு குளங் கலேகு ஃபானு ஏவரென் தூ கொல்ல வாஷே.